तर शेवटी तुम्हाला एक मी यामध्ये तिहाई वाजून दाखवतो. तिहाई म्हणजेच असा बोल समूह आहे की जो तीन वेळेस वाजवला जातो आणि तिसरं जे शेवटचं आवर्तन आहे ते समयवर येतं. கதிகின் தாத்திரிக்கடா கதிகின் தாத்திரிக்கடா கதிகின் தா கதிகின் தாத்திரிக்கடா கதிகின் தா கதிகின் தாத்திரிக்கடா கதிகின் தாத்திரிக்கடா கதிகின் தா கதிகின் தாத்திரிக்கடா கதிகின் தாத்திரிக்கடா கதிகின் தா.